0: பலபல் ஆயிலே தூரம் பயலாத்தே அகல சமஞ்சு பங்காமருகி முழுஜன் சிறு அர்ஜிரோத் முதுலிஜுவேனா
1: ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி தலையாக தொகுல சோ ஹயிர் மிங்கி த

0: செந்நுரி சின்மகளுர் காகுசோ சுந்தி சின்பாஜாவ இர்ஜெபியு மூச்சிலுவு தாவின்ஜாவிட்டும் சினியாவைய உன்னர் நுக்தலேன்சின் பி உவம் சின்ஜினே ஹுபகுனன் இஜினே துரிமு சிர்மியங் தாயசு சின்சுங்சக் துக்பி முனு
1: வனுதிரிவி சினேவராவன் இர்ஜக தக்கத்
0: செதிகி உன் சமா தேவதராதிரலா
1: 真腿我这个，好一拉那个，蹲在那下面喂，倒他拉的是，真的咯，姐姐跟奶奶说，别的，他那个姐姐，心里头心里不是那个包了包，吞了他给那一顿，他弄个大的，吞死个奶，好一只手还拿着，蹲着他都没事的。
0: 진나우행가는 헛소리였던 이래고 그런 육다른 것을 내지 된다이가 나왔다고 다 샀노이 돈을 허도 제일 올라 허일장 그래 제일 세게 다 쌓아 헛